ஜாயின் பிஆர்சி டூ எஃப்எம் அகசுவரி ஷிரன் யோடு போபி சி அகசன் சி சாரடமு இதனால் அவங்க ஜியாக முடி மிசாலின் கருஃபியை டோக்கஸ் தரை பினாடரி இந்த ஜாம் கோமுக்கு வணி சாபன் ஷிரன் பிஆர்சி டூ எஃப்எம் அகே சோரா அக்க மீட்டர் அசிசு இந்த ஊட டுகு ஷிடா லக்னம் பிரணிம் போச்சிங்க கொபு கருஃபியை டோக்கஸ் தமின்ச்சி அஷிரன் டா ஹுபு மிசாலின் கருஃபி takwas da rabi akwai shirin nan na maji magani sannan kuma da misalin karfe 9 zan koma shirin nan na zangon gari ya waye domin jin shirin zauren sha'ire da karfe 9 da minti 3 sai kuma lafiya uwar jiki da misalin karfe 10 yayin da za a saurari shirin labarin wasanni da karfe 10 da rabi sai kuma karfe 11 a ji cikakkun labarin duniya world news da fatan ana jin daɗin kasancewa tare da BRC2 FM a kan mita 94.6 daga nan birnin Bauchi Yakubu.